0: நீர் சுசேன்
1: டாஹாட் பண்டு வியக்தி சங் பிரபு கர்ணு இங்கே கசாரங்கின் அண்டு சங் சுசேனு
0: சாப்டு காகனு
1: இங்கே ஜான்பாஸ் புனிக்கு சாப்டாயன் உட்டே பப்பிட்டு புனிக்கு பாரு காகனா நிங்கிறீங்க